0: விராஜ்பேட்டை குக்லூரு கிராம குந்தத்து ஸ்ரீ மூல பத்ரகாளி திரிக்கல் இந்து பைட்டு போர்டு களி நாளை சனியாச்சே குதிரை இருபத்தி நாலாங்க ஞாயிறாச்சே எத்து போராட்ட பிஞ்சா பைட்டு பத்ரகாளி தர இருபத்தஞ்சாங்க திங்களாச்சே சூள இருபத்தாறாங்க சௌவாச்சே களமடுக்கோ காரியா நடப்பா பக்தாதிய லபந்து தேவட ஆஸ்வாத படணும்னு அத்தியட்ச ஆடழித்த மண்டலிக்காரா தக்க முக்கியஸ்தங்க கட்டணித்து
1: கலியண்ட ஒக்கட மியூச்சுவல் பெனிஃபிட் பண்ற காலத்திர மாசபினா இதே மே திங்கத்திர நாளங்க இருபத்தி மூந்தாங்கு சனியாச்சே போலு 12 கண்டிக்கு நாளடியில் உள்ள ஒக்க குருமனில் சங்கத்திர அத்தியக்ஷ கலியண்ட விஜய விஜு ஐண்ட குறவக்காரிக்கையில் நடத்துவக்க ஏற்பாடு மாடித்து அதனால உண்டு ஒக்கத்திர எல்லா சதசியங்க சம்சார குஞ்சி மக்க பந்தித்து கூடியடித்து காரபாரண சாயோட நடத்தி தருணது கேட்டடித்து அத்தியக்ஷ பிஞ்சா ஆடழித்த மண்டலிக்காரா
2: ಈ ಫೆಸ್ಟಿವಲ್ ಸೀಸನ್ ನಲ್ಲಿ ಅತಿ ಕಡಿಮೆ ಬೆಲೆಗೆ ಮನಸೂರೆಗೊಳ್ಳುವ ಫರ್ನಿಚರ್ ಗಳು ಅಚ್ಚರಿ ಮೂಡಿಸುವ ಆಫರ್ ಹಾಗೂ ಆಕರ್ಷಕ ಬಹುಮಾನಗಳೊಂದಿಗೆ ನಿಮಗೆ ಸಿಗಲಿದೆ ಸುನಿತಾ ಫರ್ನಿಚರ್ ನಲ್ಲಿ ಸೌತ್ ಇಂಡಿಯಾದ ಎಲ್ಲಾ ಕಡೆ ಫ್ರೀ ಡೆಲಿವರಿ ಹಾಗಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಫರ್ನಿಚರ್ ಶಾಪಿಂಗ್ ಆಗಿ ಬನ್ನಿ ಕೇರಳದ ಅತಿ ದೊಡ್ಡ ಫರ್ನಿಚರ್ ಮಳಿಗೆ ಸುನಿತಾ ಫರ್ನಿಚರ್ ಉಳಿಯಿಲ್ ಇರಿಟಿ ಹಾಗೂ ತಾವಕ್ಕರ ಕಣ್ಣೂರ್
3: ಮುಳಿಯಾ ಶೋರೂಮ್ ಮಹದೇವಪೇಟೆ ಮಡಿಕೇರಿ
4: ಟೈಮ್ ನೋಡೋದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಲ್ಲ ನಿಮ್ಮ ಸ್ಟೈಲ್ ಹೇಳೋದಕ್ಕೂ ಒಂದು ಬ್ರಾಂಡೆಡ್ ವಾಚ್ ಬೇಕೇ ಬೇಕು.
3: ಹೌದು, ಈಗ ಮಡಿಕೇರಿಯ ಮಹದೇವಪೇಟೆಯಲ್ಲಿರುವ ಮುಳಿಯ ಶೋರೂಮ್ನ ಮೊದಲ ಮಹಡಿಯಲ್ಲಿ ಅಪಾರ ಸಂಗ್ರಹದ ಬ್ರಾಂಡೆಡ್ ವಾಚ್ಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಕಾಯುತ್ತಿವೆ.
4: ಸ್ಟೈಲಿಶ್ ಡಿಸೈನ್, ಪ್ರೀಮಿಯಂ ಬ್ರ್ಯಾಂಡ್ಸ್, ಪ್ರತಿ ವಯಸ್ಸಿನವರಿಗೂ ಸೂಕ್ತವಾದ ಅದ್ಭುತ ಕಲೆಕ್ಷನ್.
3: ಗಿಫ್ಟ್ ಕೊಡಬೇಕಾ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಲುಕ್ಗೆ ಹೊಸ ಕ್ಲಾಸ್ ಸೇರಿಸಬೇಕಾ? ಮುಳಿಯಾ ವಾಚ್ ಕಲೆಕ್ಷನ್, ಟೈಮ್ಗೆ ಸ್ಟೈಲ್ ಸೇರಿಸುವ ಆಯ್ಕೆ. ಪ್ರಸಿದ್ಧ ಬ್ರ್ಯಾಂಡ್ಗಳಾದ ಫಾಸ್ಟ್ ಟ್ರ್ಯಾಕ್, ಸೊನಾಟಾ, ಟೈಟಾನ್ ವಾಚ್ಗಳ ಅಮೋಘ ಸಂಗ್ರಹ.
4: ಹಿಂದೆ ಭೇಟಿ ನೀಡಿ ಮತ್ತು ನಿಮ್ಮ ನೆಚ್ಚಿನ ಬ್ರ್ಯಾಂಡೆಡ್ ವಾಚ್ ಆಯ್ಕೆ ಮಾಡಿ.